0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: அரவத்தோளப்பில் அப்துட்டி மகன் சுத்துட்டி என்னவர் ஈ மகளின் சமமாய் அவளை சுவீகரிக்கான்.